சேய் பகத் ஜோ துதுபானே நானக தின் கே சத் குருபானே மலார் மஹலா பஞ்சவா பரமேஸ்வர ஹோவா தயால் மேக வர்ஷ அமிர்த தார சகலே ஜீ ஜந்த திருப்தா சே.